தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிறது தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கிறது தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தச்சனு தத்த தரித்த தனத்த தனுத்த.